0: அதி உடுதகாய் பிம்க ஆசுமத்திருக்கமாய் பார் வெறுக்கம் வணி எகலாங்கே அதி எகலாங்கே அஜீஸ் வந்த ஹகீம் வந்த ரஸ்கலாங்கே.
1: بسم الله الرحمن الرحيم
0: رحمن وانت رحيم وانت الله باسم فرم فشاغن
1: حاميم
0: حاميم ميكرتوغ مراد دنورغ بني الله
1: تنزيل الكتاب من الله العزيز الحكيم
0: مي عزيز وانت حكيم وانت الله حضرة باوالي بفتح